ஆகாதே குனிஞ்ஞ சிரசுமாய் ஒற்றக்கிதிலே நடக்கான் படிச்சு கழிஞ்சு ஞான் ஒற்றக்கிதிலே நடக்கான் படிச்சு கழிஞ்சு ஞான்.